0: பாருங்க அவன் ஃப்ளூட்டு தலை பண்ண ஃப்ளூட்டு மாதிரி சொல்கிறேன். அவ்வளோ லாங்குவேஜ் வேற ரிச் ஃபேமிலிஸ் பீப்புள் பிஜி தேவகான் ஆல் லாட் அண்ட் இஸ் டு வாக் அப் த ரிவர் அண்ட் எவ்ரி குட் ஃபயர் அண்ட் எவ்ரிபடி வில் ஸ்ட்ராங் ஒன் ஸ்ட்ராங் ஒன் ப்ரவுட் ஒன் ப்ரவுட் ஒன் பீப்புள் நல்லாக்கா நன்றி நம்புறாங்க அல்லவா விட்டாருங்க பண்ணுறாங்க.
1: Duanje walo 1 o'clock munawon
2: yo ngayam yako kuramo ga jilna bega jam arts kam and you're listening to 88.9 fm yongo radio.